0: Adidi, Adidi, Adidi, Radio Diwa, Radio Diwa, Air Diwa, Radio Diwa, Radio Wahda. نقول لك شي حاجة ولدي، راك في الراديو ديوا، راديو ديوا، راديو وحدة.
1: Mais aujourd'hui, mais peut-être demain, mettez le pied dans le plat. C'est aujourd'hui, mais pas demain.